0: வரஞ்சு வரஞ்சு வரஞ்சு ஓவிதா மம்முது ஓஜிமாங்கிமா ஓமரகு
1: ஓம்பது ஐகோகா ஓம்பேனா ஓங்கோம்போ காந்து ஓவகாதெண்டு வெட்டு வாபண்டுகிசே சிவாபண்டுகிசா ஓகனஷோ காதாண்டு மோங்கண்டா வேஷா ஓகவுட்டா ஓகவுட்டா ஓகவுட்டா ஓரண்டோகனஷேங்க மக்கெக்கவுங்குலிவா ஓவுட்டா ஓகுதேப்பா ஓஹுண்டா கேட்டுவிக்குரிய கொங்கண்டா மெனா குஷோமாஷுமுதாண்டு போ முருமெண்டு ஓமியேட்டுவிக்குரிய கொங்கண்டா சிவாபண்டுகோ கனஷோ காதோனா அக்குது ஓகாசேவு ஓகாசேவு ஓகாசேவு சிக்கெக்குலு சிக்கட்டோங்க மக்கெக்கசோசேவு கேட்டுவிக்குரியம்பி கொங்கண்டா மெனா குஷா ஓமுக்காதெண்டு மோங்கண்டா யேட்டு ஓமுங்குலிவிக்குரிய ஓகுட்டிசா ஓஷிவாந்த Wakaze ndumba shivadhu nuku unguro shungura hiyo kupandukisa hii. Veno mwano wao pomanu wetu oshire rumbusha. Omwari nguhe na mbwena kakalirwa. Oshive tira ongombo. Ongombo nji itira pongo tuenji onjo nini oshidero. Ayo katito pongo tuenao. Ongombo nji iliwa iyo ovakaze ndu polwe uliri. Ka iliwa iyo varumendu uliri. Onyamanji shia pishi ya manuka. Peto orwa othioti. Apeto orwa omanyu nenga. Aetfari wakoma shengo omupanduke pongo mwalika zengwi akapweni siwa. Okupweni siwa ngwi, okutwapo na wa. Orondu omundu shima shitini. Shazumbwa pweni siwa omanyu nenga kusha matukule manyambisise okana shenga. Ali osioti kusha ikotore ombindunja panjara muyenji. Okusha ombwena alikane ongombo kandhu. Ondu opeke onjonda uliri ombadhu aikoka
2: pangalo indi hairuka omulari wonji thombaranga maukietere odombude oshamwito peke peke ombude omulari wonji thombaranga mwidhu muhamba tiyo muko mnene omro na imo muko mnene oime oma hatenya oine oma peta no hama mali ongulova orovingula na thonda ha mwidhu muhamba tiyo muko mnene oime oma hatenya oma mali ongulova okaere okarugide kitu